வணக்கம் வந்தனம் மந்திர்கி நமஸ்கார். மலரும் சக்தி நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய அதித்திக்கு கோடான கோடி நன்றி. நேரம் 6 மணி 2 நிமிடம்.

இத்தனை நாட்களாக ஒரு ரகசியத்தை நாங்கள் மறைத்து வைத்திருக்கிறோம். அந்த ரகசியம் இன்னும் 2 நாட்களில் உங்கள் கண்ணுக்கு முன்னால் திரை விலகப் போகின்றது. பிரம்மாண்டம் வெளிவரப் போகின்றது. இன்னும் 2 நாட்களில்

இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலையும் நமக்கு ஒரே மாதிரி ஆரம்பிக்கிறதே கிடையாது. சில காலைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சில காலைகள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வைக்கும். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று நோக்கி ஓடிட்டே இருக்கிறோம். வேலை, பொறுப்பு, கனவு, பிரச்சனை.

0: வைக்கவும், தங்கமான இரண்டு கண்களை பராமரிக்கவும், தங்கமான டிராக்டர் மூலம் சிறந்த வேலைகளை மேற்கொள்ள பிரவுன்ஸ் நிறுவனம் உங்களை தேடி வருகிறது. அத்தோடு கண் பரிசோதனை மற்றும் இலவசமாக மூக்கு கண்ணாடியையும் பெற்றுக் கொள்ளலாம். உதிரி பாகங்களுக்கு சிறப்பு விலை கழிவுகளுடன் இலவசமாக வாகன எஞ்சினையும் பரீட்சித்துக் கொள்ளலாம். மேலும் பல பரிசுகளுடன் செப்டம்பர் 2 தொக்கட்டி சோலையில் சந்திக்க தயாராகுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0773-457-988.
1: பொக்கிஷ புதன்ல வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. கிராண்ட் பாஸை சேர்ந்த அபினவ் தன்னுடைய 18th பர்த்டே கொண்டாடுறாங்க. அபினவ் அம்மா சகுந்தலா, தாத்தா விஸ்வநாதன், மாமா சரத், குட்டி மச்சான் அஸ்வின் ஆகியோர் வாழ்த்தி இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே அபினவ். வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய இந்த நேரத்தில் குட்டீஸ் நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு சரியான விடை சொல்லியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய கண்டம் எதுன்னு கேட்டிருந்தோம், அதுக்கு சரியான விடை என்ன அப்படிங்கறத யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் கேட்டுருவோமா. காலை வணக்கம்.
2: வணக்கம் வனிதாக்கா, நான் வெற்றிக்கல்ல இருந்து ரம்மிய கதைக்கிறேன். உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா கண்டம்.
3: ஹலோ சக்தி எஃப்எம், நான் மட்டக்களப்பு சின்ன பூரணியிலிருந்து தஷ்விதன் கதைக்கிறேன்.
4: அதுல இருந்து அரிசான் பேசுறேன்.
5: படித்திரல்ல இருந்து செந்தூர பிரவியா லட்சுமி கதைக்கிறேன்.
6: பெரு சுஹாசிக்கிற நாவல பிடிந்து பேசுறேன்.
7: மாவட்டபுரத்தில இருந்து கிரிசா கதைக்கிறேன்.
8: குறிஞ்சாமனை இருந்து சர்வனியே, நீங்க கேட்டவளுக்கான விட ஆசியா கண்டம்.
1: எஸ், ஆசியா கண்டம் அப்படிங்கறதுதான் சரியான விட. உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டம் ஆசியா தான். உலக மக்கள் தொகையில சுமார் 60% மக்கள் ஆசியா கண்டத்துலதான் வாழ்றாங்க. உலகத்தினுடைய உயரமான மலை, பெரிய பாலைவனங்கள், கடும் குளிரான பகுதிகள், வெப்பமண்டல தீவுகள், இது எல்லாமே ஆசியா கண்டத்துல இருக்குது. அதனாலதான் ஆசியா கண்டத்தை நம்ம பலவிதமான இயற்கை அதிசயங்கள் நிறைந்த கண்டம்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சரியான விட சொன்ன அத்தனை குட்டீஸுக்குமே பாராட்டுகள், வாழ்த்துகள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடலாமா? கந்தப்பழையை சேர்ந்த குமுதனி தன்னுடைய 24th பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அப்பா சிவபெருமான், அம்மா அறிவழகி, அண்ணா தனுஷன், தயாசீலன், விமல்ராஜ், புஷ்பராஜ், தாத்தா செல்லத்துறை, பாட்டி கமலம், அம்பிகாவோடு சேர்ந்து அக்கா மலர் செல்வி, ஜெனிமலர், தம்பி தினு, சீனு, மயூரன், மாமா மாணிக்கம், விஜயகுமார், காசிராஜ், சிரஞ்சீவி, பெரியப்பா யோகராஜ், பெரியசாமி, பெரியன் குமாரவேல், பெரியம்மா விஜயகுமாரி, சரஸ்வதி, மாரியம்மா, ராசம்மா, அன்னி, பபி, தேவி, பிரியா, சித்தப்பா பாலகிருஷ்ணன், ராஜா செல்வராஜோடு, சித்தி ஜெயராணி, ஜெயக்கொடி, அத்தை உமாவதி மற்றும் மணிமேகலை ஆகியோர் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே குமுதினி.

0: வணக்கம் தாயகம். செய்திகளின் பின் தொடரும்.
1: The morning brief. தேசத்தின் குரல்.
2: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். மற்றொரு தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தின் ஊடாக இன்றும் தமிழ் பத்திரிகைகளை நாம் ஆராயவிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் 22 குழுக்கமர்வை கோரிய எதிர்த்தரப்பு மனுக்கள் நிராகரிப்பு, ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழுவிலேயே 22 விசாரணை என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாகவும் கட்டமிட்டு செய்தியாகவும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் பியங்கரவுக்கு 7 கடூழிய சிறை, கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்ற ஒரு செய்தியும், பிள்ளையான் உள்ளிட்ட மூவருக்கு விளக்கு மறியல் நீடிப்பு என்றும், ஐநா மனித உரிமைகள் பேரவை அரசாங்க தரப்பு குழு வார இறுதியில் ஜெனீவாவுக்கு பயணம் என்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கலுமல்லி துபாயில் கைது, நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை என்றும், வடக்கு கிழக்கில் கண்ணிவெடி அகற்றும் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திட அனுமதி என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கு மற்றும் மாகாணங்களில் கண்ணிவெடிகளை அகற்றும் பணிகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அந்த செய்தி தொடர்கின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும், அரசியலமைப்பின் 22 திருத்தத்துக்கு எதிரான மனுக்கள் பூரண நீதியரசர்கள் குழாம் கோரிக்கை நிராகரிப்பு, மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் ஆரம்பம் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. பிரியங்கர ஜெயரத்னவுக்கு 7 கடூழிய சிறை தண்டனை என்றும், நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக சர்வஜன வாக்கெடுப்பை அறிவிக்க முடியாது அமைச்சரவை பேச்சாளர் என்றும், இலங்கை கடல் எல்லைக்குள் ஈரானிய கப்பல்களா, உத்தியோகபூர்வ அறிக்கை எதுவும் இல்லை அரசாங்கம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. மனித எலும்புக்கூடுகளை அறிவியல் ரீதியாக அடையாளம் காண வேண்டும் பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தல் என்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 12 திகதிக்கு முன்னர் நான் கைது செய்யப்படலாம் நாமல் ராஜபக்சே என்றும், அரசாங்கத்தின் தீர்மானத்தை எதிர்க்கின்றோம் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரி என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. கொழும்பு துறைமுகத்தில் மீட்கப்பட்டு 1500 ரூபாய் ஐஸ் போதைப் பொருள், பாகிஸ்தான் பிரஜைகள் உள்ளிட்ட 4 கைது என்ற செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும், 22 மனுக்களை பரிசீலிக்க முழு நீதியரசர்களும் வேண்டும் என்ற கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது பிரதான தலைப்பு செய்தியாக. 22 திருத்தம் உயர்நீதிமன்றத்துக்கு 3 கால அவகாசம் என்றும், எக்ஸ்பிரஸ் பேர் விவகாரம் 3 நீதியரசர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் முறைப்பாடு என்றும், ஜனாதிபதி மக்களை சந்தித்தால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு அரசு தயாராகி வருகிறதா என்ற செய்தி கட்டமிட்ட செய்தியாகவும், எல்னினோவால் ஆபத்து இலங்கைக்கு ஐநா சிவப்பு எச்சரிக்கை என்றும், எல்னினோவை சந்திக்க தயாராகி வரும் அரசு என்ற செய்தியும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாக இருக்கின்றன. இவ்வாறாக தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டம் நிறைவுக்கு வருகின்றது. தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் கமலேந்திரன் நிராக்ஷன். வணக்கம்.
1: The morning brief. தேசத்தின் குரல்.

0: விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். விளையாட்டு செய்திகளில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற விஷயம், இது ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இந்தியா விளையாட போகிறது T20 தொடரில். எனவே ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று போட்டிகளை கொண்ட T20 தொடரில் விளையாட இருக்கிறது. அதன்படி மூன்று T20 போட்டிகள் வருகின்ற 13, 15 மற்றும் 17 திகதிகளில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிகள் அனைத்துமே டெல்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணி இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரேயாஷ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் 15 வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. ஸ்ரேயாஷ் ஐயர், அபிஷேக் சர்மா மற்றும் வைபவ் சூரியவன்சி, சஞ்சு சாம்சன் மற்றும் இஷான் கிஷான், திலக் வர்மா, சிவம் துபே, நிதிஷ்குமார், அக்ஷர் பட்டேல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷோனி மற்றும் ஜஸ்ரித் பும்ரா, அர்ஷித் சிங் மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகியோர் இடம்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதே நேரத்தில் இப்பொழுது சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பெண்களுக்கான ஆசிய கிண போட்டிகள். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியில் அயர்லாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 282 ஓட்டங்களை வெற்றிகரமாக துரத்தி பிடித்து இங்கிலாந்து பெண்கள் அணி வரலாற்று சாதனை ஒன்றை புரிந்திருக்கிறது. அயர்லாந்து பெண்கள் கிரிக்கெட் அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மூன்று போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரும் இடம்பெறுகிறது. அதன்படி இரண்டு அணிகளுக்கும் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி இங்கிலாந்தினுடைய லெஸ்டர் நகரில் இடம்பெற்றிருந்தது என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம். இதில் துரத்தி பிடித்து இங்கிலாந்து அணி சிறப்பான முறையில் வெற்றியை தனதாக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் 38.1 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 283 ஓட்டங்களை எடுத்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை ஈட்டியிருக்கிறது. இந்த சிறப்பான வெற்றி புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இங்கிலாந்து மகளிர் அணி ஒருநாள் கிரிக்கெட்டில் வெற்றிகரமாக சேஸ் செய்த அதிகபட்ச இலக்காக இந்த புதிய சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு 2023 ஆண்டு ஆஷஸ் தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்த சிறப்பான ஒரு சேசிங் இடம்பெற்றிருந்தது. இப்பொழுது அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இவைதான் இன்று காலை வெளியில் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்த விளையாட்டு செய்திகள்.
1: தமிழ் பேசும் மக்களின் சக்தி.

0: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இனிமையான இந்த நேரத்தில் சந்தோஷமாக நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றோம். இன்றைய தினமும் எங்களோடு இணைந்து கொள்கின்ற எங்களுடைய அனுசரணையாளர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளப் போகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றும் எங்களோடு கை கோர்த்துக் கொள்கிறது சிறப்பான முறையில் மெல்வா கம்பிகள். மெல்வா கம்பிகளை பொறுத்தவரையில் உங்களினுடைய கட்டுமானத்தை மிகவும் சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்கான சிறந்த கம்பிகளாக எப்பொழுதும் மெல்வா கம்பிகள் திகழ்கின்றன அப்படின்றத மறந்துட முடியாது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் எப்பொழுதும் மெல்வா கம்பிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மெல்வா கம்பிகள் எப்பொழுதும் உங்களினுடைய கட்டடத்தை உறுதியான கட்டடமாக மாற்றும் அப்படின்றதில் இந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கம்பிகள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு வீட்டையோ கட்டடத்தையோ கட்டுவதற்கு காங்கிரீட் ஸ்லாப் போடுவது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காங்கிரீட் போடுறதாக இருந்தாலும் சரி, ஸ்லாப் போடுறதாக இருந்தாலும் சரி, எந்த சிமெண்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றதுல உங்களுக்கு சின்ன சந்தேகம் இருக்கலாம். சரியான சிறந்த சிமெண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காங்கிரீட் போடுவதற்கு வாங்க வேண்டியது எப்பொழுதுமே இன்சி சங்ஸ்டா சிமெண்ட் அப்படின்றதுல மட்டும் உறுதியாக இருங்கள். இன்சி சங்ஸ்டா சிமெண்ட் எப்பொழுதும் உறுதியான காங்கிரீட்டையும் உறுதியான ஸ்லாப்பையும் உங்களினுடைய கட்டடத்தை மிக உறுதியாகவும் மாற்றக்கூடியது. இப்பொழுது நீங்கள் சிறப்பான முறையில் உங்களினுடைய இன்சி சங்ஸ்டா சிமெண்டை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிசும் கிடைக்க போகிறது. அதுக்கு தயாராக கொள்ளுங்கள். உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு இன்சி சங்ஸ்டா தயாராக இருக்கிறது.
1: செலான் வங்கியிடமிருந்து அமெரிக்க டாலரிலான நிலையான வைப்புகளுக்கு 5.6% உயரிய வட்டி வழங்கப்படுகின்றது. அத்தோடு இவ்நிலையான வைப்புகளோடு செலான் விசா இன்ஃபினிட்டி கடன் அட்டையினையும் ஆரம்ப கட்டணங்கள் ஏதுமின்றி பல விமான நிலையங்களில் ஓய்வறை வசதிகளையும் மற்றும் பல நன்மைகளையும் பெற்றிடுங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள செலான் வங்கிகளை நாடவும்.
2: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
3: எந்த கட்டுமானமாக இருந்தாலும் அதன் உறுதியும் நீடித்த தன்மையும் மிகவும் முக்கியம். தரத்திலும் நம்பிக்கையிலும் தலைமுறைகள் கடந்து நம்மோடு பயணிக்கும் இன்சி சன்ஸ்தா சீமெந்து உறுதியான கட்டுமானத்துக்கு நம்பிக்கையான தேர்வு. இன்சி சன்ஸ்தா சீமெந்து.
4: இங்க பாருங்க மக்களே, யாழ்ப்பாணத்துல அந்த ஏரியா இந்த ஏரியா எந்த ஏரியாவுக்கும் பீட்மீல நீங்க ஈஸியா போகலாம். கண்டியலோ தனியா குடும்பத்தோடய அதுக்கேற்ற வாகனத்தை பீட்மீல தெரிவு செஞ்சு சந்தோஷமா போகலாம். பிக்மி ஆப் டவுன்லோட் செய்யுங்க. குறைஞ்ச காசுக்கு பிக்மியில பயணம் செய்யுங்க.
5: உங்கள் நாளாந்த பயணத்தை மேலும் சிறப்பாக சிந்திக்கின்றீர்களா? இதோ BYD C Lion 5 புத்திசாலித்தனமாக சேமித்து உங்கள் பயணங்களை மேலும் தொடருங்கள். இன்றே BYD ஷோரூமுக்கு விஜயம் செய்யுங்கள் அல்லது 0112-125-125 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
6: லாபமாயுள்ள தரம் குறைஞ்ச வீல்ல நாம் வேலையை தொடங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்தை

ஹோசன்னா பாகம் 17 பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் திருவேணிய வானொலியின் ஊடாக. நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய கால்கள் தடுமாறுகின்றதா? தேவனுடைய பாதையில் நடந்தால் நாங்கள் நேர்த்தியாக நடப்போம். ஆனால் சத்துருவினுடைய பாதையில் நாங்கள் நடந்தோமையானால் நிச்சயமாக அது தடுமாற்றத்துக்குரிய காரியமாக இருக்கின்றது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் எந்த வழியில் நடந்து கொண்டிருக்கின்றோம்? தேவனுக்கு பிரியமான வழியா அல்லது தேவனுக்கு உகந்த வழியா என்று நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் திரும்புகின்ற தேவ பிள்ளைகளாக இருப்போம். தொடர்ந்து வலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல் உம்மன்பு இசைத்திலிருந்து வலிக்கின்றது.